அருணகிரிநாதரவர ரச்சனை ஹம்சானந்திராக ஆதிதாளதனிதே திருப்புகள் காமெடி பாய் கன்க்ளூட்ஸ் ஜலதரங் ரிசைட்டல் பை திருப்புகள் ரிட்டன் பை அருணகிரிநாதர் செட்டு ஹம்சானந்திராக ஆதிதாளா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் மோகனகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். கண்ட ஜூடுமி வாசஸ்பதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
2: We now bring you a vocal recital by Sangeeta Sivakumar. She begins her concert with Kanda Joodumi in Raag Vachaspati set to Aditaal, a composition by Thyagaraja.

0: சாவேரி ராகத்தில் பெரியசாமி தூரன் பாடல் முருகா முருகா மிஸ்ர சாப்பு தாளம்.
1: சங்கீதா சிவகுமார் நவ் பிரசன்ஸ் முருகா முருகா என் ராக் சாவேரி செட்டும் மிஸ்ர சாப்பு தாள் அ காம்போசிஷன் பை பெரியசாமி தூரன்.

0: சங்கீதா சிவகுமார் அவர்கள் இனி சுவாதி திருநாள் கீர்த்தனையை வழங்கியிருக்கிறார். காங்கேய வசன ஹமீர் கல்யாணி ராகம் ஆதிதாளம்.
1: யூ கேன் நவ் லிசன் டு காங்கேய வசன இன் ராக் ஹமீர் கல்யாணி செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை சுவாதி திருநாள்.

0: ராகம் டிடிஎச்சில் சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் மோகன கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். ராமா நீ சமானம் எவரு கரகர பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ரூபக தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Sangeeta Sivakumar. She is accompanied on the violin by Usha Rajagopalan and on the mridangam by R. Mohana Krishnan. She continues her concert with Rama Nisamanam Evaru in Rag Karahara Priya, set to Rupakam Tal, a composition by Thyagaraja.

0: நிறைவாக என்னக மனசுகு தியாகராஜர் கீர்த்தனை நீலாம்பரி ராகம் ஆதிதாளம்.
1: சங்கீதா சிவகுமார் கன்க்ளூட்ஸ் ஹர் வோக்கல் ரிசைட்டல் வித் என்னக மனசுகு இன் ராக் நீலாம்பரி செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை தியாகராஜா.

ராகம் டிடிஎச்சில் நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு, உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் மோகனகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஎச் 24.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: டாக்டர் பிரேமா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு, உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக மகா சாம்ராஜ்ய சாலினி, மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி இயற்றியது, சுத்த தன்யாசி ராகம் ஆதி தாளம்.

0: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் பிரேமா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு. உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்மி வச்சின நன்னோ என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், ரூபகதாளம்.

0: இதுவரை டாக்டர் பிரேமா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு இடம் பெற கேட்டீர்கள். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி சீதா ராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி சீதா ராஜன். She is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Salem Shri K. Srinivasan on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. Nigashil mudalil, Pantuvarali raga varnam, Adithalam. The concert begins with a varnam in rag Pantuvarali set to Adithal.

இனி ஞான சபையில் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சாரங்கா, மிஸ்ர சாப்பு தாளம். லிசன் நவ் டு ஞான சபையில், கம்போஸ்ட் பை பாபநாசம் சிவன், இன் ராக் சாரங்கா, செட் டு மிஸ்ர சாப்பு தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சீதா ராஜன் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி சீதா ராஜன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின், சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கட்டம். இனி ஸ்ரீபதி முக சியாமா சாஸ்திரி சாகித்யம் சாவேரி ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு ஸ்ரீபதி முக கம்போஸ்ட் பை சியாமா சாஸ்திரி இன் ராக் சாவேரி செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சீதா ராஜன் அவர்களின் பாட்டு. பகவாத்தியங்கள் டிவி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி சீதாராஜன். ஷி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டிவி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின், சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி for ragam 24/7 dth anytime indian music.